0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Atharvana Veda, Saunaka Shaka, Kandam 1, Sukta 4.

ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம், பிரசன்டட் பை ஸ்ரீ காயத்ரி வெங்கட்ராகவன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருவோத்தூர் இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை அருளிச் செய்தமையால் இப்பெயர் பெற்றது. காளிப்பிள்ளையார் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளிய காலத்தில் சிவாலய திருத்தொண்டு புரிந்து வந்த சிவனடியார் ஒருவர் வைத்து வளர்த்து வந்த பனைமரங்கள் யாவும் ஆண் பனைகளாகவே இருந்தமை கண்டு அவர் வேண்டுகோளின் வண்ணம் அவற்றை பெண் பனைகளாக்கி காய்த்து பயன் விளையச் செய்ய பதிகம்பாடி அருளினர் என்பது வரலாறு. பூத்தேர்ந்தாய என தொடங்கும் இத்திருப்பதிகத்தின் திருக்கடைக்காப்புச் செய்யுளில் குறும்பை ஆண்பனை இன்குலையோத்தூர் என்று அருளிய போது அவை பெண் பனைகளாயின என்பது வரலாறு. ஆலயத்தில் பனை உருவமும் திருஞான சம்பந்த பெருமான் திரு உருவமும் எழுந்தருளச் செய்யப்பெற்று உள்ளன. ஆலய வெளிப்பிரகாரத்தில் தல விருட்ச மேடையில் பனை மரங்கள் உள்ளன. காஞ்சி புராணத்தில் திருவோத்தூர் திருத்தலச் சிறப்பு பேசப்பெறுதல் காணலாம். சுவாமி வேதநாதர் அம்மை இளமுலை நாயகி தீர்த்தம் சேயார் ஆலய வளாகத்தில் உள்ள ஐங்கரக் கடவுள் திருமேனி அதி அற்புதமான நாகலிங்கேஸ்வரர் மற்றும் உள்ள மூர்த்திகள் யாவும் அற்புதமான கலைக் கருவூலங்களாகும். கருடன் வழிபட்ட பட்சீஸ்வரர் ஆலயம் நகர் நடுவே உள்ளது. மிக தொன்மையான இத்தலத்தின் வழியேதான் நம் பெருமக்கள் தொண்டை நாட்டிற்குள் எழுந்தருளி தலையாத்திரை மேற்கொண்டு உள்ளனர். சேயாற்றிற்கும் பாலியாற்றிற்கும் இடைப்பட்ட அந்தர்வேதி திருத்தலங்கள் அபரிமிதமான ஆற்றல் நல்குவனவாம். புத்தெர்ந்தாயன எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotram. The title is Shiva Sahasra Namavali, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Namah Shivaya. Shri Shiva Rahasye, Saptamamshe, Prathamadhyaye, ஸ்ரீ சிவசஹஸ்ரநாமாவலி.

சத்வவிதே நமஹ, சத்வவித்ப்ரியாய நமஹ, சத்வநிஷ்டாய நமஹ, சத்வமூர்த்தயே நமஹ, சத்வேஷாய நமஹ, சத்வவித்தமாய நமஹ, சமஸ்த ஜகதாதாராய நமஹ, சமஸ்த குணசாகராய நமஹ, சமஸ்த துக்கவித்வம்சினே நமஹ, சமஸ்தானந்தகாரணாய நமஹ, ருத்ராக்ஷமாலாபரணாய நமஹ, ருத்ராக்ஷப்ரியவத்சலாய நமஹ, ருத்ராக்ஷவக்ஷசே நமஹ, ருத்ராக்ஷரூபாய நமஹ, ருத்ராக்ஷபக்ஷகாய நமஹ, விஸ்வேஸ்வராய நமஹ, வீரபத்ராய நமஹ, சம்ராஜே நமஹ, தக்ஷமகாந்தகாய நமஹ, விக்னேஸ்வராய நமஹ, விக்னகர்த்ரே நமஹ, குரவே நமஹ, தேவசிகாமணயே நமஹ, புஜகேந்திரலசத்கண்டாய நமஹ, புஜங்கபரணப்ரியாய நமஹ, புஜங்கவிலசத்கர்ணாய நமஹ, புஜங்கவலயாக்ருதாய நமஹ, முனிவந்தியாய நமஹ, முனிஸ்ரேஷ்டாய நமஹ, முனிவிருந்தநிஷேவிதாய நமஹ, முனிஹ்ருத்புண்டரீகஸ்தாய நமஹ, முனிசங்கைகஜீவனாய நமஹ, முனிமிருக்யாய நமஹ, வேதமிருக்யாய நமஹ, மிருகஹஸ்தாய நமஹ, முனீஸ்வராய நமஹ, மிருகேந்திரசர்மவசனாய நமஹ, நரசிம்ஹநிபாதனாய நமஹ, மிருத்யுஞ்சயாய நமஹ, மிருத்யுமிருத்யவே நமஹ, அபமிருத்யுவிநாசகாய நமஹ,

கிரஹாய நமஹ, அக்ரஹாய நமஹ, கிரஹாதாராய நமஹ, கிரஹாகாராய நமஹ, கிரஹேஸ்வராய நமஹ, கிரஹக்ருதே நமஹ, கிரஹபிதே நமஹ, கிராஹிணே நமஹ, கிரஹாய நமஹ, கிரஹவிலக்ஷணாய நமஹ, கல்பாகாராய நமஹ, கல்பகர்த்ரே நமஹ, கல்பலக்ஷண தத்பராய நமஹ, கல்பாய நமஹ, கல்பாக்ருதயே நமஹ, கல்பநாசகாய நமஹ, கல்பகல்பாய நமஹ, பரமாத்மனே நமஹ, பிரதானாத்மனே நமஹ, பிரதானபுருஷாய நமஹ, சிவாய நமஹ, வேத்யாய நமஹ, வைத்யாய நமஹ, வேதவேத்யாய நமஹ, வேதவேதாந்த சம்ஸ்துதாய நமஹ, வேதவக்த்ராய நமஹ, வேதஜிஹ்வாய நமஹ, விஜிஹ்வாய நமஹ, ஜிஹ்மநாசகாய நமஹ, கல்யாணரூபாய நமஹ, கல்யாணாய நமஹ, கல்யாணகுணசம்ஸ்ரயாய நமஹ, பக்தகல்யாணதாய நமஹ, பக்தகாமதேனவே நமஹ, சுராதிபாய நமஹ, பாவனாய நமஹ, பாவகாய நமஹ, வாமாய நமஹ, மஹாகாலாய நமஹ, மஹாபஹாய நமஹ, கோரபாதகதாவக்னயே நமஹ, தேவபஸ்மகணப்ரியாய நமஹ, அனந்தசோமசூர்யாக்னிமண்டலப்ரதிமப்ரபாய நமஹ, ஜகதேகப்ரபவே நமஹ, ஸ்வாமினே நமஹ, ஜகத்வந்த்யாய நமஹ, ஜகன்மயாய நமஹ, ஜகதானந்தாய நமஹ, ஜன்மஜராமரணவர்ஜிதாய நமஹ, கட்வாங்கினே நமஹ.

குணவத்தே நமஹ, குணவித்ஸ்ருஷ்டாய நமஹ, நிர்குணாய நமஹ, குணவத்ப்ரியாய நமஹ, குணாதாராய நமஹ, குணாகாராய நமஹ, குணாக்ருதே நமஹ, குணநாசகாய நமஹ, வீர்யவதே நமஹ, வீர்யகஸ்ரேஷ்டாய நமஹ, வீர்யவிதே நமஹ.

நமஹ, பலகிருதே நமஹ, பலவிதே நமஹ, பலினே நமஹ, மனோன்மனாய நமஹ, மனோரூபாய நமஹ, பலப்ரமதனாய நமஹ, பலாய நமஹ, வித்யாப்ரதாத்ரே நமஹ, வித்யேஷாய நமஹ, வித்யாமாத்ரைக சம்ஸ்ரயாய நமஹ, வித்யாகாராய நமஹ, மகாவித்யாய நமஹ, வித்யாவித்யாய நமஹ, விசாரதாய நமஹ, வசந்தக்ருதே நமஹ, வசந்தாத்மனே நமஹ, வசந்தேஷாய நமஹ, வசந்ததாய நமஹ, க்ரீஷ்மாத்மனே நமஹ, க்ரீஷ்மக்ருதே நமஹ, க்ரீஷ்மவர்த்தகாய நமஹ, க்ரீஷ்மநாசகாய நமஹ, ப்ராவ்ருட்க்ருதே நமஹ, ப்ராவ்ருடாகாராய நமஹ, ப்ராவ்ருட்காலப்ரவர்த்தகாய நமஹ, ப்ராவ்ருட்ப்ரவர்த்தகாய நமஹ, ப்ராவண்ணாதாய நமஹ, ப்ராவ்ருட்விநாசகாய நமஹ, ஷரதாத்மனே நமஹ, ஷரத்ஹேதவே நமஹ, ஷரத்காலப்ரவர்த்தகாய நமஹ, ஷரண்நாதாய நமஹ, ஷரத்காலநாசகாய நமஹ, ஷரதாஸ்ரயாய நமஹ, ஹிமஸ்வரூபாய நமஹ, ஹிமதாய நமஹ, ஹிமக்னே நமஹ, ஹிமநாயகாய நமஹ, சைஷிராத்மனே நமஹ, சைஷிரேஷாய நமஹ, சைஷிரர்த்துப்ரவர்த்தகாய நமஹ, பிராச்யாத்மனே நமஹ, தக்ஷிணாகாராய நமஹ, ப்ரதீச்யாத்மனே நமஹ, உத்தராக்ருதயே நமஹ, ஊர்த்வாதன்யதிகாகாராய நமஹ, நானாதேசைகநாயகாய நமஹ, சர்வபக்ஷிமிருகாகாராய நமஹ, சர்வபக்ஷிமிருகாதிபாய நமஹ, சர்வபக்ஷிமிருகாதாராய நமஹ, மிருகாத்யுத்பத்திகாரணாய நமஹ, ஜீவாத்யக்ஷாய நமஹ, ஜீவபந்தாய நமஹ, ஜீவவிதே நமஹ, ஜீவரக்ஷகாய நமஹ, ஜீவக்ருதே நமஹ, ஜீவக்னே நமஹ, ஜீவஜீவனாய நமஹ, ஜீவசம்ஸ்ரயாய நமஹ, ஜோதிஸ்வரூபாய நமஹ, விஸ்வாத்மனே நமஹ, விஸ்வநாதாய நமஹ, வியத்பதயே நமஹ, வஜ்ராத்மனே நமஹ, வஜ்ரஹஸ்தாத்மனே நமஹ, வஜ்ரேஷாய நமஹ, வஜ்ரபூஷிதாய நமஹ, குமாரகுரவே நமஹ, ஈஷானாய நமஹ, கணாத்யக்ஷாய நமஹ, கணாதிபாய நமஹ, பினாகபாணயே நமஹ, சூர்யாத்மனே நமஹ, சோமசூர்யாக்னிலோசனாய நமஹ, அபாயரஹிதாய நமஹ, சாந்தாய நமஹ, தாந்தாய நமஹ, தமயித்ரே நமஹ, தமாய நமஹ, ரிஷயே நமஹ, புராணபுருஷாய நமஹ, புருஷேஷாய நமஹ, புரந்தராய நமஹ.

நமஹ சமரூபாய நமஹ மகேஸ்வராய நமஹ பிரளயானலகிருதே நமஹ திவ்யாய நமஹ பிரளயானலநாசகாய நமஹ த்ரயம்பகாய நமஹ அரிஷட்வர்க்கநாசகாய நமஹ தனதப்ரியாய நமஹ சதம்பாய நமஹ தம்பரஹிதாய நமஹ தம்பாய நமஹ தம்பவிநாசகாய நமஹ குந்தேந்துசங்கதவலாய நமஹ பஸ்மோதூளிதவிக்ரஹாய நமஹ பஸ்மதாரணஹ்ருஷ்டாத்மனே நமஹ துஷ்டாய நமஹ புஷ்டாய நமஹ ஹரிசூதனாய நமஹ ஸ்தானவே நமஹ திகம்பராய நமஹ பர்காய நமஹ பகநேத்ரபிதே நமஹ உத்யமாய நமஹ த்ரிகாக்னயே நமஹ காலகாலாக்னயே நமஹ அத்விதீயாய நமஹ மஹாயசசே நமஹ சாமப்ரியாய நமஹ சாமவேத்ரே நமஹ சாமகாய நமஹ சாமகப்ரியாய நமஹ தீரோதாத்தாய நமஹ மஹாதீராய நமஹ தைரியதாய நமஹ தைரியவர்தகாய நமஹ லாவண்யராசயே நமஹ சர்வஜ்ஞாய நமஹ சுபுத்தயே நமஹ புத்திமத்வராய நமஹ தும்புவீணாய நமஹ கம்புகண்டாய நமஹ சம்பராரிணிக்ருந்தனாய நமஹ சார்தூலசர்மவசனாய நமஹ பூர்ணானந்தாய நமஹ ஜகத்ப்ரியாய நமஹ ஜயப்ரியாய நமஹ ஜயாத்யக்ஷாய நமஹ ஜயாத்மனே நமஹ ஜயகாரணாய நமஹ ஜங்கமாஜங்கமாகாராய நமஹ ஜகதுத்பத்திகாரணாய நமஹ ஜகத்ரக்ஷாகராய நமஹ வஷ்யாய நமஹ ஜகத்ப்ரளயகாரணாய நமஹ பூஷதந்தபிதே நமஹ உத்க்ருஷ்டாய நமஹ பஞ்சயஜ்ஞப்ரபஞ்சகாய நமஹ அஷ்டமூர்த்தயே நமஹ விஸ்வமூர்த்தயே நமஹ அதிமூர்த்தயே நமஹ அமூர்த்திமதே நமஹ கைலாசசிகரவாசாய நமஹ கைலாசசிகரப்ரியாய நமஹ பக்தகைலாசதாய நமஹ சூக்ஷ்மாய நமஹ வர்மஜ்ஞாய நமஹ சர்வசிக்ஷகாய நமஹ சோமாய நமஹ சோமகலாகாராய நமஹ மகாதேஜசே நமஹ மகாதபசே நமஹ ஹிரண்யஸ்மஸ்ரவே நமஹ ஆனந்தாய நமஹ ஸ்வர்ணகேஷாய நமஹ சுவர்ணத்ருஷே நமஹ ப்ரஹ்மணே நமஹ விஸ்வஸ்ருஜே நமஹ உர்வீஷாய நமஹ மோசகாய நமஹ பந்தவர்ஜிதாய நமஹ ஸ்வதந்த்ராய நமஹ சர்வமந்த்ராத்மனே நமஹ த்யுதிமதே நமஹ அமிதப்ரபாய நமஹ புஷ்கராக்ஷாய நமஹ புண்ணியகீர்த்தயே நமஹ புண்ணியஸ்ரவணகீர்த்தனாய நமஹ புண்ணியமூர்த்தயே நமஹ புண்ணியதாத்ரே நமஹ புண்ணியாபுண்ணியபலப்ரதாய நமஹ சாரபூதாய நமஹ சாரமேயாய நமஹ ரசபூதாய நமஹ ரசாஸ்ரயாய நமஹ ஓங்காராய நமஹ பிரணவாய நமஹ நாதாய நமஹ பிரணதார்த்திப்ரபஞ்சனாய நமஹ நிகடஸ்தாய நமஹ அதிதூரஸ்தாய நமஹ வஷிணே நமஹ ப்ரஹ்மாண்டநாயகாய நமஹ மந்தாரமூலநிலையாய நமஹ மந்தாரகுசுமாவ்ருதாய நமஹ விருந்தாரகப்ரியதமாய நமஹ விருந்தாரகவரார்ச்சிதாய நமஹ ஸ்ரீமதே நமஹ அனந்தகல்யாணபரிபூர்ணாய நமஹ மகோதயாய நமஹ மகோத்சாஹாய நமஹ விஸ்வபோக்த்ரே நமஹ விஸ்வாஷாபரிபூரகாய நமஹ சுலபாய நமஹ அசுலபாய நமஹ லப்யாய நமஹ அலப்யாய நமஹ லாபப்ரவர்த்தகாய நமஹ லாபாத்மனே நமஹ லாபதாய நமஹ வக்த்ரே நமஹ த்யுதிமதே நமஹ அனசூயகாய நமஹ ப்ரஹ்மச்சாரிணே நமஹ திருடாச்சாரிணே நமஹ தேவசிம்ஹாய நமஹ தனப்ரியாய நமஹ வேதபாய நமஹ தேவதேவேஷாய நமஹ தேவதேவோத்தமோத்தமாய நமஹ பீஜராஜாய நமஹ பீஜஹேதவே நமஹ பீஜதாய நமஹ பீஜவ்ருத்திதாய நமஹ பீஜாதாராய நமஹ பீஜரூபாய நமஹ நிர்பீஜாய நமஹ பீஜநாசகாய நமஹ பராபரேஷாய நமஹ வரதாய நமஹ பிங்களாய நமஹ அயுக்மலோச்சனாய நமஹ பிங்களாக்ஷாய நமஹ சுரகுரவே நமஹ குரவே நமஹ சுரகுருப்ரியாய நமஹ யுகாவஹாய நமஹ யுகாதீஷாய நமஹ யுககிருதே நமஹ யுகநாசகாய நமஹ கர்ப்பூரகௌராய நமஹ.

ஜீவஹேதவே நமஹ, அந்தகாசுரசூதனாய நமஹ, லோகபந்தவே நமஹ, கலாதாராய நமஹ, பாண்டுராய நமஹ, பிரதமாதிபாய நமஹ.

உபவைத்யாய நமஹ, யோகி வைத்யாய நமஹ, யோகி சித்தாய நமஹ, ஹிருதாசனாய நமஹ, உத்தமாய நமஹ, அனுத்தமாய நமஹ, அசக்தாய நமஹ, காலகண்டாய நமஹ, நிஷாதனாய நமஹ, ஆஷாஸ்யாய நமஹ, கமணீயாத்மனே நமஹ, சுபாய நமஹ, சுந்தர விக்ரஹாய நமஹ, பக்த கல்பதரவே நமஹ, ஸ்தோத்ரே நமஹ, ஸ்தவ்யாய நமஹ, ஸ்தோத்ரவரப்ரியாய நமஹ, அப்ரமேய குணாதாராய நமஹ, வேதகிருதே நமஹ, வேத விக்ரஹாய நமஹ, கீர்த்தியாதாராய நமஹ, கீர்த்திகராய நமஹ, கீர்த்திஹேதவே நமஹ, அஹேதுகாய நமஹ, அப்ரத்ருஷ்யாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, கீர்த்திஸ்தம்பாய நமஹ, மனோமயாய நமஹ, பூஷயாய நமஹ, அன்னமயாய நமஹ, போக்த்ரே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீதனவே நமஹ, விஞ்ஞானமயாய நமஹ, ஆனந்தமயாய நமஹ, பிராணமயாய நமஹ, அன்னதாய நமஹ, சர்வலோகமயாய நமஹ, யஷ்ட்ரே நமஹ, தர்மாதர்ம பிரவர்த்தகாய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, சர்வதர்ம பிரவர்த்தகாய நமஹ, தயாசுதார்த்ர நயனாய நமஹ, நிராஷினே நமஹ, அபரிக்ரஹாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, மதுராய நமஹ, மதுர பிரியதர்ஷனாய நமஹ, முக்தாதாம பரிதாங்காய நமஹ, நிஸ்ஸங்காய நமஹ, மங்களாகராய நமஹ, சுகப்ரதாய நமஹ, சுகாகாராய நமஹ, சுகதுக்க விவர்ஜிதாய நமஹ, விஷங்கலாய நமஹ, ஜகத்கர்த்ரே நமஹ, ஜிதசர்வாய நமஹ, பிதாமஹாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷயாய நமஹ, முண்டினே நமஹ, சுரூப்யாய நமஹ, ரூபவர்ஜிதாய நமஹ, அதீந்திரியாய நமஹ, மகாமாயாய நமஹ, மாயாவினே நமஹ, விகதஜ்வராய நமஹ, அமிர்தாய நமஹ, சாஸ்வதாய நமஹ, சாந்தாய நமஹ, மிருத்யுக்னே நமஹ, மூகநாசனாய நமஹ, மகாபிரேதாசனாசீனாய நமஹ, பிசாசாணுசரவ்ருதாய நமஹ, கௌரி விலாச சதனாய நமஹ, நாகானன விசாரதாய நமஹ, விசித்திர மால்யவசனாய நமஹ, திவ்ய சந்தன சர்ச்சிதாய நமஹ, விஷ்ணு பிரம்மாதி வந்தியாங்கிரயே நமஹ, சுராசுர நமஸ்கிருதாய நமஹ, கிரீட லேடி பாலேந்தவே நமஹ, மணி கங்கண பூஷிதாய நமஹ, ரத்னாங்கதாங்காய நமஹ, ரத்னேஷாய நமஹ, ரத்னரஞ்சித பாதுகாய நமஹ, நவரத்ன கணோபேத கிரீட்டாய நமஹ, ரத்னகஞ்சுகாய நமஹ, நானாவிதானேக ரத்ன லசத் குண்டல மண்டிதாய நமஹ, திவ்ய ரத்ன கணாகீர்ண கண்டாபரண பூஷிதாய நமஹ, கலவியாலமணயே நமஹ, நாசாபுட பிராஜித மௌக்திகாய நமஹ, ரத்னாங்குலீய விலசத் கரசாகா நகப்ரபாய நமஹ, ரத்ன பிராஜத் ஹேம

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 6.

ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ ஸ்தோத்ரம். கல்பாந்தே சமித த்ரிவிக்ரம மஹாகங்காள பத்த ஸ்புரத் சேஷத்யோத நரசிம்ம பாணி நகர.

புரிதாங்கம் சகல முனிஜனானாம் சொர்ண தாதாரமீஷம் நிகமசுனகவாகம் பைரவம் சூலபாணிம் விபுலவரஜடாலம் சந்ததம் பாவயேகம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவ மந்திரமயம் ஸ்தோத்ரம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் சிவாய நம சைவம் தான். ஆர்யின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் கோபாலகிருஷ்ண பாரதியார் இயற்றிய சபாபதிக்கு, ராகம் அபோகி, பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருவோத்தூர் இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை அருளிச் செய்தமையால் இப்பெயர் பெற்றது. காளிப்பிள்ளையார் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளிய காலத்தில் சிவாலய திருத்தொண்டு புரிந்து வந்த சிவனடியார் ஒருவர் வைத்து வளர்த்து வந்த பனைமரங்கள் யாவும் ஆண் பனைகளாகவே இருந்தமை கண்டு அவர் வேண்டுகோளின் வண்ணம் அவற்றை பெண் பனைகளாக்கி காய்த்து பயன் விளையச் செய்ய பதிகம்பாடி அருளினர் என்பது வரலாறு. பூத்தேர்ந்தாய என தொடங்கும் இத்திருப்பதிகத்தின் திருக்கடைக்காப்புச் செய்யுளில் குறும்பை ஆண்பனை இன்குலையோத்தூர் என்று அருளிய போது அவை பெண் பனைகளாயின என்பது வரலாறு. ஆலயத்தில் பனை உருவமும் திருஞான சம்பந்த பெருமான் திரு உருவமும் எழுந்தருளச் செய்யப்பெற்று உள்ளன. ஆலய வெளிப்பிரகாரத்தில் தல விருட்ச மேடையில் பனை மரங்கள் உள்ளன. காஞ்சி புராணத்தில் திருவோத்தூர் திருத்தலச் சிறப்பு பேசப்பெறுதல் காணலாம். சுவாமி வேதநாதர் அம்மை இளமுலை நாயகி தீர்த்தம் சேயாறு ஆலய வளாகத்தில் உள்ள ஐங்கரக் கடவுள் திருமேனி அதி அற்புதமான நாகலிங்கேஸ்வரர் மற்றும் உள்ள மூர்த்திகள் யாவும் அற்புதமான கலை கருவூலங்களாகும். கருடன் வழிபட்ட பட்சீஸ்வரர் ஆலயம் நகர் நடுவே உள்ளது. மிக தொன்மையான இத்தலத்தின் வழியேதான் நம் பெருமக்கள் தொண்டை நாட்டிற்குள் எழுந்தருளி தலையாத்திரை மேற்கொண்டு உள்ளனர். சேயாற்றிற்கும் பாலியாற்றிற்கும் இடைப்பட்ட அந்தர்வேதி திருத்தலங்கள் அபரிமிதமான ஆற்றல் நல்குவனவாம். புத்தெந்தாயன எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotram. The title is Shiva Sahasra Namavali, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Namah Shivaya. Shri Shiva Rahasye, Saptamamshe, Prathamadhyaye, ஸ்ரீ சிவசஹஸ்ரநாமாவலி.

சர்வாய நமஹ, வர்ஷ்யாய நமஹ, வர்ஷரூபாய நமஹ, குமாராய நமஹ, குஷலாய நமஹ, அமலாய நமஹ, மேக்யாய நமஹ, அவர்ஷ்யாய நமஹ,

ஸ்வாஹாய நமஹ, துஸ்ஸஹர்ஷபாய நமஹ, ஈத்ரியாய நமஹ, ருத்தஷமனாய நமஹ, ஜாதுகருணாய நமஹ, புருஷ்டுதாய நமஹ, ஆதப்யாய நமஹ, வாயவே நமஹ, அஜராய நமஹ, வாத்யாய நமஹ, காத்யாயணி பிரியாய நமஹ, வாஸ்தவ்யாய நமஹ, வாஸ்துபாய நமஹ, ரேஷ்மியாய நமஹ, விஸ்வமூர்த்னே நமஹ, வசுப்ரதாய.

சத்வவிதே நமஹ, சத்வவித் பிரியாய நமஹ, சத்வநிஷ்டாய நமஹ, சத்வமூர்த்தயே நமஹ, சத்வேஷாய நமஹ, சத்வவித்தமாய நமஹ, சமஸ்த ஜகதாதாராய நமஹ, சமஸ்த குணசாகராய நமஹ, சமஸ்த துக்க வித்வம்சினே நமஹ, சமஸ்தானந்த காரணாய நமஹ, ருத்ராக்ஷமாலாபரணாய நமஹ, ருத்ராக்ஷ பிரியவத்சலாய நமஹ, ருத்ராக்ஷவக்ஷசே நமஹ, ருத்ராக்ஷரூபாய நமஹ, ருத்ராக்ஷபக்ஷகாய நமஹ, விஸ்வேஸ்வராய நமஹ, வீரபத்ராய நமஹ, சம்ராஜே நமஹ, தக்ஷமகாந்தகாய நமஹ, விக்னேஸ்வராய நமஹ, விக்னகர்த்ரே நமஹ, குரவே நமஹ, தேவசிகாமணயே நமஹ, புஜகேந்திரலசத்கண்டாய நமஹ, புஜங்கபரணப்ரியாய நமஹ, புஜங்கவிலசத்கர்ணாய நமஹ, புஜங்கவலயாக்ருதாய நமஹ, முனிவந்தியாய நமஹ, முனிஸ்ரேஷ்டாய நமஹ, முனிவிருந்தநிஷேவிதாய நமஹ, முனிஹ்ருத்புண்டரீகஸ்தாய நமஹ, முனிசங்கைகஜீவனாய நமஹ, முனிமிருக்யாய நமஹ, வேதமிருக்யாய நமஹ, மிருகஹஸ்தாய நமஹ, முனீஸ்வராய நமஹ, மிருகேந்திரசர்மவசனாய நமஹ, நரசிம்ஹநிபாதனாய நமஹ, மிருத்யுஞ்சயாய நமஹ, மிருத்யுமிருத்யவே நமஹ, அபமிருத்யுவிநாசகாய நமஹ, துஷ்ட

ஸ்வாஹாய நமஹ, பரமாய நமஹ, நிதனேஷாய நமஹ, தனாதிபாய நமஹ, யஜுர்மூர்த்தயே நமஹ, சாமமூர்த்தயே நமஹ, ரிங்மூர்த்தயே நமஹ, மூர்த்திவர்ஜிதாய நமஹ, வ்யக்தாய நமஹ, வ்யக்ததமாய நமஹ, அவ்யக்தாய நமஹ.

நமஹ, அக்ரஹாய நமஹ, கிரஹாதாராய நமஹ, கிரஹாகாராய நமஹ, கிரஹேஸ்வராய நமஹ, கிரஹக்ருதே நமஹ, கிரஹபிதே நமஹ, கிராஹிணே நமஹ, கிரஹாய நமஹ, கிரஹவிலக்ஷணாய நமஹ, கல்பாகாராய நமஹ, கல்பகர்த்ரே நமஹ, கல்பலக்ஷண தத்பராய நமஹ, கல்பாய நமஹ, கல்பாக்ருதயே நமஹ, கல்பநாசகாய நமஹ, கல்பகல்பாய நமஹ, பரமாத்மனே நமஹ, பிரதானாத்மனே நமஹ, பிரதானபுருஷாய நமஹ, சிவாய நமஹ, வேத்யாய நமஹ, வைத்யாய நமஹ, வேதவேத்யாய நமஹ, வேதவேதாந்த சம்ஸ்துதாய நமஹ, வேதவக்த்ராய நமஹ, வேதஜிஹ்வாய நமஹ, விஜிஹ்வாய நமஹ, ஜிஹ்மநாசகாய நமஹ, கல்யாணரூபாய நமஹ, கல்யாணாய நமஹ, கல்யாணகுணசம்ஸ்ரயாய நமஹ, பக்தகல்யாணதாய நமஹ, பக்தகாமதேனவே நமஹ, சுராதிபாய நமஹ, பாவனாய நமஹ, பாவகாய நமஹ, வாமாய நமஹ, மஹாகாலாய நமஹ, மஹாபஹாய நமஹ, கோரபாதகதாவக்னயே நமஹ, தேவபஸ்மகணப்ரியாய நமஹ, அனந்தசோமசூர்யாக்னிமண்டலப்ரதிமப்ரபாய நமஹ, ஜகதேகப்ரபவே நமஹ, ஸ்வாமினே நமஹ, ஜகத்வந்த்யாய நமஹ, ஜகன்மயாய நமஹ, ஜகதானந்தாய நமஹ, ஜன்மஜராமரணவர்ஜிதாய நமஹ,

பலவிதாய நமஹ, பலகிருதே நமஹ, பலவிதே நமஹ, பலினே நமஹ, மனோன்மனாய நமஹ, மனோரூபாய நமஹ, பலப்ரமதனாய நமஹ, பலாய நமஹ, வித்யா பிரதாத்ரே நமஹ, வித்யேஷாய நமஹ, வித்யா மாத்ரைக சம்ஸ்ரயாய நமஹ, வித்யாகாராய நமஹ, மகாவித்யாய நமஹ, வித்யா வித்யாய நமஹ, விசாரதாய நமஹ, வசந்தக்ருதே நமஹ, வசந்தாத்மனே நமஹ, வசந்தேஷாய நமஹ, வசந்ததாய நமஹ, கிரீஷ்மாத்மனே நமஹ, கிரீஷ்மக்ருதே நமஹ, கிரீஷ்மவர்த்தகாய நமஹ, கிரீஷ்மநாசகாய நமஹ, ப்ராவ்ருட்க்ருதே நமஹ, ப்ராவ்ருடாகாராய நமஹ, ப்ராவ்ருட்காலப்ரவர்த்தகாய நமஹ, ப்ராவ்ருட்ப்ரவர்த்தகாய நமஹ, ப்ராவண்ணாதாய நமஹ, ப்ராவ்ருட்விநாசகாய நமஹ, ஷரதாத்மனே நமஹ, ஷரத்ஹேதவே நமஹ, ஷரத்காலப்ரவர்த்தகாய நமஹ, ஷரன்நாதாய நமஹ, ஷரத்காலநாசகாய நமஹ, ஷரதாஸ்ரயாய நமஹ, ஹிமஸ்வரூபாய நமஹ, ஹிமதாய நமஹ, ஹிமக்னே நமஹ, ஹிமநாயகாய நமஹ, சைஷிராத்மனே நமஹ, சைஷிரேஷாய நமஹ, சைஷிரர்த்துப்ரவர்த்தகாய நமஹ, பிராச்யாத்மனே நமஹ, தக்ஷிணாகாராய நமஹ, பிரதீச்யாத்மனே நமஹ, உத்தராக்ருதயே நமஹ, ஊர்த்வாதன்யதிகாகாராய நமஹ, நானாதேசைகநாயகாய நமஹ, சர்வபக்ஷிமிருகாகாராய நமஹ, சர்வபக்ஷிமிருகாதிபாய நமஹ, சர்வபக்ஷிமிருகாதாராய நமஹ, மிருகாத்யுத்பத்திகாரணாய நமஹ, ஜீவாத்யக்ஷாய நமஹ, ஜீவபந்தாய நமஹ, ஜீவவிதே நமஹ, ஜீவரக்ஷகாய நமஹ, ஜீவக்ருதே நமஹ, ஜீவக்னே நமஹ, ஜீவஜீவனாய நமஹ, ஜீவசம்ஸ்ரயாய நமஹ, ஜோதிஸ்வரூபாய நமஹ, விஸ்வாத்மனே நமஹ, விஸ்வநாதாய நமஹ, வியத்பதயே நமஹ, வஜ்ராத்மனே நமஹ, வஜ்ரஹஸ்தாத்மனே நமஹ, வஜ்ரேஷாய நமஹ, வஜ்ரபூஷிதாய நமஹ, குமாரகுரவே நமஹ, ஈசானாய நமஹ, கணாத்யக்ஷாய நமஹ, கணாதிபாய நமஹ, பினாகபாணயே நமஹ, சூர்யாத்மனே நமஹ, சோமசூர்யாக்னிலோசனாய நமஹ, அபாயரஹிதாய நமஹ, சாந்தாய நமஹ, தாந்தாய நமஹ, தமயித்ரே நமஹ, தமாய நமஹ, ரிஷயே நமஹ, புராணபுருஷாய நமஹ, புருஷேஷாய நமஹ, புரந்தராய நமஹ, அக்ஷோப்யாய நமஹ, க்ஷோபரஹிதாய நமஹ, க்ஷோபதாய நமஹ, க்ஷோபநாசகாய நமஹ, காலாக்னிருத்ராய நமஹ, சர்வேஷாய நமஹ, சமரூபாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, பிரளயானலக்ருதே நமஹ, திவ்யாய நமஹ, பிரளயானலநாசகாய நமஹ, த்ரயம்பகாய நமஹ, அரிஷட்வர்க்கநாசகாய நமஹ, தனதப்ரியாய நமஹ, சதம்பாய நமஹ, தம்பரஹிதாய நமஹ, தம்பாய நமஹ, தம்பவிநாசகாய நமஹ, குந்தேந்துசங்கதவலாய நமஹ, பஸ்மோதூளிதவிக்ரஹாய நமஹ, பஸ்மதாரணஹ்ருஷ்டாத்மனே நமஹ, துஷ்டாய நமஹ, புஷ்டாய நமஹ, அரிசூதனாய நமஹ, ஸ்தானவே நமஹ, திகம்பராய நமஹ, பர்காய நமஹ, பகநேத்ரபிதே நமஹ, உத்யமாய நமஹ, த்ரிகாக்னயே நமஹ, காலகாலாக்னயே நமஹ, அத்விதீயாய நமஹ, மஹாயசசே நமஹ, சாமப்ரியாய நமஹ, சாமவேத்ரே நமஹ, சாமகாய நமஹ, சாமகப்ரியாய நமஹ, தீரோதாத்தாய நமஹ, மகாதீராய நமஹ, தைரியதாய நமஹ, தைரியவர்தகாய நமஹ, லாவண்யராசயே நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சுபுத்தயே நமஹ, புத்திமத்வராய நமஹ, தும்புவீணாய நமஹ, கம்புகண்டாய நமஹ, சம்பராரிணிக்ருந்தனாய நமஹ, சார்தூலசர்மவசனாய நமஹ, பூர்ணானந்தாய நமஹ, ஜகத்ப்ரியாய நமஹ, ஜயப்ரியாய நமஹ, ஜயாத்யக்ஷாய நமஹ, ஜயாத்மனே நமஹ, ஜயகாரணாய நமஹ, ஜங்கமாஜங்கமாகாராய நமஹ, ஜகதுத்பத்திகாரணாய நமஹ, ஜகத்ரக்ஷாகராய நமஹ, வஷ்யாய நமஹ, ஜகத்ப்ரளயகாரணாய நமஹ, பூஷதந்தபிதே நமஹ, உத்க்ருஷ்டாய நமஹ, பஞ்சயஜ்ஞப்ரபஞ்சகாய நமஹ, அஷ்டமூர்த்தயே நமஹ, விஸ்வமூர்த்தயே நமஹ, அதிமூர்த்தயே நமஹ, அமூர்த்திமதே நமஹ, கைலாசசிகரவாசாய நமஹ, கைலாசசிகரப்ரியாய நமஹ, பக்தகைலாசதாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, வர்மஜ்ஞாய நமஹ, சர்வசிக்ஷகாய நமஹ, சோமாய நமஹ, சோமகலாகாராய நமஹ, மகாதேஜசே நமஹ, மகாதபசே நமஹ, ஹிரண்யஷ்மஸ்ரவே நமஹ, ஆனந்தாய நமஹ, ஸ்வர்ணகேஷாய நமஹ, சுவர்ணத்ருஷே நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஸ்வஸ்ருஜே நமஹ, உர்வீஷாய நமஹ, மோசகாய நமஹ, பந்தவர்ஜிதாய நமஹ,
स्वतंत्राय नमः सर्वमन्त्रात्मने नमः द्युतिमते नमः अमितप्रभाय नमः पुष्कराक्षाय नमः पुण्यकीर्तये नमः पुण्यश्रवणकीर्तनाय नमः पुण्यमूर्तये नमः पुण्यधात्रे नमः पुण्यापुण्यफलप्रदाय नमः सारभूताय नमः सारमेयाय नमः रसभूताय नमः रसाश्रयाय नमः ओंकाराय नमः प्रणवाय नमः नादाय नमः प्रणतार्तिभ्रभञ्जनाय नमः निकटस्थाय नमः अतिदूरस्थाय नमः वशिने नमः ब्रह्माण्डनायकाय नमः मन्दारमूलनिलयाय नमः मन्दारकुसुमावृताय नमः वृन्दारकप्रियतमाय नमः वृन्दारकवरार्चिताय नमः श्रीमते नमः अनन्तकल्याणपरिपूर्णाय नमः महोदयाय नमः महोत्साहाय नमः

பீஜநாசகாய நமஹ, பராபரேஷாய நமஹ, வரதாய நமஹ, பிங்களாய நமஹ, அயுக்மலோச்சனாய நமஹ, பிங்களாக்ஷாய நமஹ, சுரகுரவே நமஹ, குரவே நமஹ, சுரகுருப்ரியாய நமஹ, யுகாவஹாய நமஹ, யுகாதீஷாய நமஹ, யுககிருதே நமஹ, யுகநாசகாய நமஹ, கர்ப்பூரகௌராய நமஹ, கௌரீஷாய நமஹ, கௌரி குருகிருஹாஸ்ரயாய நமஹ, துர்ஜடயே நமஹ, பிங்களாஜடயே நமஹ, ஜடாமண்டலமண்டிதாய நமஹ, மனோஜவாய நமஹ, ஜீவஹேதவே நமஹ, அந்தகாசுரசூதனாய நமஹ, லோகபந்தவே நமஹ, கலாதாராய நமஹ, பாண்டுராய நமஹ, பிரதமாதிபாய நமஹ, அவ்ய

பவவைத்யாய நமஹ, யோகி வைத்யாய நமஹ, யோகி சித்தாய நமஹ, ஹிருதாசனாய நமஹ, உத்தமாய நமஹ, அனுத்தமாய நமஹ, அசக்தாய நமஹ, காலகண்டாய நமஹ, நிஷாதனாய நமஹ, ஆஷாஸ்யாய நமஹ, கமணீயாத்மனே நமஹ, சுபாய நமஹ, சுந்தர விக்ரஹாய நமஹ, பக்த கல்பதரவே நமஹ, ஸ்தோத்ரே நமஹ, ஸ்தவ்யாய நமஹ, ஸ்தோத்ரவரப்ரியாய நமஹ, அப்ரமேய குணாதாராய நமஹ, வேதகிருதே நமஹ, வேத விக்ரஹாய நமஹ, கீர்த்தியாதாராய நமஹ, கீர்த்திகராய நமஹ, கீர்த்திஹேதவே நமஹ, அஹேதுகாய நமஹ, அப்ரத்ருஷ்யாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, கீர்த்திஸ்தம்பாய நமஹ, மனோமயாய நமஹ, பூஷயாய நமஹ, அன்னமயாய நமஹ, போக்த்ரே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீதனவே நமஹ, விஞ்ஞானமயாய நமஹ, ஆனந்தமயாய நமஹ, பிராணமயாய நமஹ, அன்னதாய நமஹ, சர்வலோகமயாய நமஹ, யஷ்ட்ரே நமஹ, தர்மாதர்ம பிரவர்த்தகாய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, சர்வதர்ம பிரவர்த்தகாய நமஹ, தயாசுதார்த்ர நயனாய நமஹ, நிராஷினே நமஹ, அபரிக்ரஹாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, மதுராய நமஹ, மதுரப்ரியதர்ஷனாய நமஹ, முக்தாதாம பரிதாங்காய நமஹ, நிஸ்ஸங்காய நமஹ, மங்களாகராய நமஹ, சுகப்ரதாய நமஹ, சுகாகாராய நமஹ, சுகதுக்க விவர்ஜிதாய நமஹ, விஷங்கலாய நமஹ, ஜகத்கர்த்ரே நமஹ, ஜிதசர்வாய நமஹ, பிதாமஹாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷயாய நமஹ, முண்டினே நமஹ, சுரூப்யாய நமஹ, ரூபவர்ஜிதாய நமஹ, அதீந்திரியாய நமஹ, மகாமாயாய நமஹ, மாயாவினே நமஹ, விகதஜ்வராய நமஹ, அமிர்தாய நமஹ, சாஸ்வதாய நமஹ, சாந்தாய நமஹ, மிருத்யுக்னே நமஹ, மூகநாசனாய நமஹ, மகாபிரேதாசனாசீனாய நமஹ, பிசாசாணுசரவ்ருதாய நமஹ, கௌரிவிலாசசதனாய நமஹ, நாகானன விசாரதாய நமஹ, விசித்திரமால்யவசனாய நமஹ, திவ்யசந்தனசர்ச்சிதாய நமஹ, விஷ்ணுப்ரஹ்மாதிவந்தியாங்க்ரயே நமஹ, சுராசுரநமஸ்க்ருதாய நமஹ, கிரீடலேடிபாலேந்தவே நமஹ, மணிகங்கணபூஷிதாய நமஹ, ரத்னாங்கதாங்காய நமஹ, ரத்னேஷாய நமஹ, ரத்னரஞ்சிதபாதுகாய நமஹ, நவரத்னகணோபேதகிரீடாய நமஹ, ரத்னகஞ்சுகாய நமஹ, நானாவிதானேகரத்னலசத்குண்டலமண்டிதாய நமஹ, திவ்யரத்னகணாகீர்ணகண்டாபரணபூஷிதாய நமஹ, கலவ்யாலமணயே நமஹ, நாசாபுடபிராஜிதமௌக்திகாய நமஹ, ரத்னாங்குலீயவிலசத்கரசாகாநகப்ரபாய நமஹ, ரத்னபிராஜத்ஹேமசூத்ரலசத்கட்டிதடாய நமஹ, படவே நமஹ, வாமாங்கபாகவிலசத்பார்வதீவீக்ஷணப்ரியாய நமஹ, லீலாவலம்பிதவபுஷே நமஹ, மானசமந்திராய நமஹ, மந்தமந்தாரபுஷ்பௌகலசத்வாயுநிஷேவிதாய நமஹ, கஸ்தூரிவிலசத்பாலாய நமஹ, திவ்யவேஷவிராஜிதாய நமஹ, திவ்யதேஹப்ரபாகூடசந்தீபிததிகந்தராய நமஹ, தேவாசுரகுரவே நமஹ, ஸ்தவ்யாய நமஹ, தேவாசுரநமஸ்க்ருதாய நமஹ, ஹஸ்தராஜபுண்டரீகாய நமஹ, புண்டரீகநிபேக்ஷணாய நமஹ, சர்வசாஸ்யகுணாய நமஹ, அமேயாய நமஹ, சர்வலோகேஷ்டபூஷணாய நமஹ, சர்வேஷ்டதாத்ரே நமஹ, சர்வேஷ்டாய நமஹ, ஸ்புரண்மங்களவிக்ரஹாய நமஹ, அவித்யாலேஷரஹிதாய நமஹ, நானாவித்யைகசம்ஸ்ரயாய நமஹ, மூர்த்திபவத்கிருபாபூராய நமஹ, பக்தேஷ்டபலபூரகாய நமஹ, சம்பூர்ணகாமாய நமஹ, சௌபாக்யவதி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 6.

ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ ஸ்தோத்ரம். கல்பாந்தே சமித த்ரிவிக்ரமமஹாகங்காளபத்த ஸ்புரத் சேஷத்யோதநரசிம்ம பாணி நகர

ஸ்ரீதாங்கம் சகல முனிஜனானாம் ஸ்வர்ண தாதாரமீஷம் நிகமசுனகவாகம் பைரவம் சூலபாணிம் விபுலவரஜடாலம் சந்ததம் பாவயேகம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவ மந்திரமயம் ஸ்தோத்ரம்

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.